0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: அரங்கிசையில் குன்னக்குடியார் வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், திருக்கடையூர் டி கே தட்சிணாமூர்த்தி அவர்கள் கஞ்சிரா, மதராஸ் ஆர் கல்யாணராமன் அவர்கள் கடம், மாயவரம் டி எஸ் ராஜாராம் அவர்கள் மோர்சிங், ஸ்ரீ ரகுகுல என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஹம்சத்வனி ராகம் பாதி தாளம்.

இப்பொழுது நேரம் 10:03. அரங்கி செயல் குன்னக்குடியார் வைத்தியநாதன் அவர்களின் வயலினிசை ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், திருக்கடையூர் டி கே தட்சிணாமூர்த்தி அவர்கள் கஞ்சிரா, மதராஸ் ஆர் கல்யாணராமன் அவர்கள் கட்டம், மாயவரம் டி எஸ் ராஜாராம் அவர்கள் முகர்சிங். அடுத்து ஹிமகிரி தனையே என்று தொடங்கும் ஹரிகேசனுள்ளூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், சித்த தன்யாசி ராகம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: அரங்கி செயல் இதுவரை குன்னக்குடியார் வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி அங்கமாலி கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ தில்ருபா ரிசைட்டல் பை அங்கமாலி ஸ்ரீ கே ஜே ஜோஸ். He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Tiruchi Shri S. Rangarajan on the mridangam, and Coimbatore Shri V. Mohanram on the ghatam. Nigashil todakamaha Sarasiruha Nayane Tyagarajar Kirtane Ragam Amritavarshini Adi Talam. The concert begins with Saint Tyagaraja's composition Sarasiruha Nayane in Rag Amritavarshini set to Adi Tal.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு ராகம் டிடிஹெச் எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது ஏ கன்னியாகுமரி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். பஞ்ச மாதங்க, மலகரி ராகம், ஆதி தாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.
2: Listen to a violin recital by A. Kanyakumari.

0: க்ஷீரசாகர தேவகாந்தாரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.
1: ஷி நவ் பிரசன்ஸ் க்ஷீரசாகர இன் ராக் தேவகாந்தாரி செட் டு ஆதி தாள், அ காம்போசிஷன் பை தியாகராஜா.

0: ஏ கன்னியாகுமரி அவர்கள் இனி வழங்கியிருப்பது நீ பாதமே கதி என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் பாடல் நளின காந்தி ராகம் ரூபகதாளம்.
1: ஏ கன்னியாகுமரி நவ் பிரசன்ஸ் நீ பாதமே கதி இன் ராக் நளின காந்தி செட்டு ரூபகம் தாள் அ காம்போசிஷன் பை ஜி என் பாலசுப்ரமணியம்.

0: ராகம் டிடிஹெச்சில் ஏ கன்னியாகுமரி அவர்களின் வயலின் இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. எம்ஆர் எஸ் கண்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். பி எஸ் புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சிரா. மார வைரி ரமணி. நாசிகா பூஷணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை. ஆதி தாளம் திஷ்டநடை.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a violin recital by A. Kanyakumari. Violin support given by M.R. S. Kannan. She is accompanied on the mridangam by J. Vaidyanathan and on the kanjira by B. S. Purushottaman. Continuing the concert, now listen to Maravairi in Rag Nasika Pushani, set to Aditaal, a composition by Thyagaraja.

0: ராகம் டிடிஹெச்சில் இதுவரை ஏ கன்னியாகுமரி அவர்களின் வயலின் இசை ஒலிபரப்பானது. எம் ஆர் எஸ் கண்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்திருந்தார். ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச்சில் 24 மணி நேரமும் இடைவிடாமல் ஒலிபரப்பாகி வருகிறது இந்திய இசை. இசை ரசிகர்களுக்காக
1: You were listening to a violin recital by A. Kanyakumari. Violin support given by M. R. S. Kannan. She was accompanied on the Mridangam by J. Vaidyanathan and on the Kanjira by B. S. Purushottaman. This program was contributed by All India Radio, Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி இஞ்சிக்கொடி E.M. சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. Listen now to a Nagaswaram recital by இஞ்சிக்கொடி ஸ்ரீ E.M. சுப்பிரமணியம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக நெனருஞ்சரா தியாகராஜர் கீர்த்தனை, சிம்ம வாகினி ராகம் ஆதிதாளம். The concert begins with Nenarunchara, Saint Tyagaraja's composition, in Rag Simma Vahini, set to Aditaal.

இனி ஆடிய பாதத்தை கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் தர்பார் ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு ஆடிய பாதத்தை கோபாலகிருஷ்ண பாரதி's composition in ராக் தர்பார் செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஞ்சிகுடி E.M. சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை. திஸ் இஸ் ராகம் 24x7, an exclusive Indian classical music channel. You are listening to a Nagaswaram recital by இஞ்சிகுடி ஸ்ரீ E.M. சுப்பிரமணியம். இனி ராமா நீபை, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கேதாரம், ஆதிதாளம். Listen now to Rama Neepai, Saint Thyagaraja's composition in Raag Kedaram, set to Aditaal.

நிறைவாக என்றும் உந்த நாமமே துடை. தஞ்சாவூர் சங்கர ஐயர் பாடல். பெஹாகிராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு என்றும் உந்த நாமமே துணை. தஞ்சாவூர் சங்கர ஐயர்ஸ் காம்போசிஷன் என் ராக் பெஹாக் செட் டு ரூபக்தாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது இஞ்சிக்குடி இஎம் சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை நிகழ்ச்சி. ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ நாகஸ்வரம் ரிசைட்டல் பை இஞ்சிக்குடி ஸ்ரீ இஎம் சுப்பிரமணியம். This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7, an exclusive Indian classical music channel.